ஹேதரியம் கலந்தரம் மஸ்தம் ஹேதரியம் கலந்தரம் மஸ்தம் பந்தய முர்தசாதிஹம் ஹேதரியம் கலந்தரம் மஸ்தம் ஹேதரியம் கலந்தரம் மஸ்தம் பந்தய முர்தசாதிஹம் ஹேதரி